லக்மிகர கிரண ஸ்டார் சங்கிரஹய பவன முதலசின் சனாந்த ரணுசரின் விடவந்த யுக்தியட இட வேண்டாம் சக்தியின் ஹபாயந்த பவன பவன